சுஜாமுங் லோல தாயிபுசாஜாமி ஹூட்டி லால அதோ குஜாம் குயோ மாயி புல லாத்தோப்பு சா புஜாமுங் லோல போலோ சிகோ முக